வித்தாலே வாழ சின்ன கேச்சு. ஐயோ எந்த கேச்சு அங்கே முத்த காடு, ஐயோ எங்கள் முத்த காடுன்னு வர கீரை வர கீரை கோம பேபியோ.